அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதகுரு லாக சீட்டா தின் குர் பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மானமுக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோபோ தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன மிலாவோ குர் சாது காச கரட சதமுக லீட்டா யா நான் குர் கேலாலே குல்லே லாக சங்கத தருவா மீட்டா கௌடி பூர் பி மஹல்லா சௌதா ਹਰ ਅਰ ਸ੍ਰੀ ਹਮ ਵੇਤਿਆ ਪੂਰੇ ਗੁਰ ਕੇ ਆਗੇ ਸਤਿਗੁਰ ਦਾਤੇ ਨਾਮ ਦਿੜਾਇਆ ਮੁਖ ਮਸਤਕ ਪਾਲ ਸੁਭਾਗੇ ਆਰਾਮ ਗੁਰਮਤ ਹਰ ਲਿਵ ਲਾਗੇ ਰਖਾਓ ਧੜਕਾ ਰਮਈਆ ਰਮਤ ਰਾਮ ਰਾਏ ਗੁਰ ਸ਼ਬਦ ਗੁਰੂ ਲਿਵ ਲਾਗੇ ਹਉ ਮਨ ਤਨ ਦੇਵੋ ਕਾੜ ਗੁਰੂ ਕਹੋ ਮੇਰਾ ਪ੍ਰਮ ਪਉ ਗੁਰ ਬਚਨੀ ਭਾਗੇ ਅੰਧਿਆਰੇ ਦੀਪ ਕੇ ਆਣ ਜਲਾਏ ਗੁਰ ਗਿਆਨ ਗੁਰੂ ਲਿਵ ਲਾਗੇ ਆਗਿਆਨ ਅੰਧੇਰਾ ਬਿਨਸ ਬਿਨਾਸਿਓ ਕਰ ਵਸਤਲ ਹੀ ਮਨ ਜਾਗੇ ਸਾਕਤ ਬਦ ਕਮਾਇਆ ਤਾਰੀ ਤਿੰਨ ਜਮ ਜੋ ਹੁਣ ਲਾਗੇ ਹੁਣ ਸਤਿਗੁਰ ਆਗੇ ਸੀਸ ਨਾ ਬੇਤਿਆ ਕੋਈ ਆਵੇ ਜਾਏ ਅਪਾਗੇ ਹਮਰਾ ਬਿਨੋ ਸਰੂਪ ਠਾਕੁਰ ਹਮ ਸਰਨ ਪ੍ਰਭੂ ਹਰ ਮਾਂਗੇ ਜਨ ਨਾਨਕ ਕੀ ਲਜ ਪਾਦ ਗੁਰੂ ਹੈ ਸਿਰ ਬੇਤਿਓ ਸਤਿਗੁਰ ਆਗੇ ਗੌੜੀ ਪੂਰਬੀ ਮਹੱਲਾ ਚੌਥਾ ਆਮ ਅਹੰਕਾਰੀ ਅਹੰਕਾਰ ਗਿਆਨ ਮਤ ਗੁਰ ਮਿਲੇ ਆਪ

சகலகட்டாக்கோ தேவோதான கர்ணக்க ராமனகார் சுவாமி சகல கட்டாக்கே அந்தர் ஜாமி அப்பனை கத்மித் ஜானோ ஆப்பே ஆப்பன சங்க ஆ பிரவராத்தே தும்ரி உஸ்தத் தும்தே ஹோய் நானக அவர் ந ஜான சுகோய் சர்வ தர்ம சேஷ்ட தர்ம ஹர்கோ நாம் ஜப்போ நிர்மல கர்ம

திட்டமையா ஹரராய் சாபந்தி தேல ஈஷடாய் சாத் சங்க மேல ஹாரஸ் பாயா கஹோ நானக சபல் ஓ காயா சாப ரூப சப் சுக பனே சுஹாகன் ஆத் சுந்தர பச்சக்கன் தூ ரஹாஓ தூஜா ஆசா மொஹல்லா பஞ்சவா ਇਕ ਤੁਕੇ ਦੋ ਜੀਵਤ ਦੀਸੈ ਤੇ ਸਰ ਪਰ ਮਰਣਾ ਮੁਆ ਹੋਏ ਤਿਸ ਨਿਚਲ ਰਹਿਣਾ ਜੀਵਤ ਮੋਏ ਮੋਏ ਸੇ ਜੀਵੇ ਹਰ ਹਰ ਨਾਮ ਅਬ ਖੁਦ ਮੁਖ ਪਾਇਆ ਗੁਰ ਸਬਦੀ